0: ஏது குலரதி தேவனை விட ஏவிடே, ஏது குலரதி தேவனை விட.
1: இப்ப அவர் பாடுனர்,
0: நீலப்பேலி திருமுடியவிட நீலப்பேலி
1: என்னாணு பாடுனது. இம்ப்ரவைஸ் இதான ஜானகியம்ம.
0: நீலப்பேலி திருமுடியவிட நீலப்பேலி
1: அவர் இம்ப்ரவைஸ் இதான. அப்ப அடுத்த போர்ஷன் வரும்போது ஞான் எந்த பாடுன்னு இங்கே ஆலோசிக்கணும். இங்கே வந்த காலமான പിന്നെ പേടിയുണ്ട്. ഞാനിങ്ങനെ ഇമ്പ്രവൈസ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ കമ്പോസർ എന്താ പറയുക, അർജുന മാഷ്ടർ പാട്ടാണ്. അങ്ങനെ പാടി.

சிரிஞ்சும் டெலஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீணா மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டேம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.